0: பொண்ணு மான கண்ணப்பா ஜாயா ஒத்தியம் மனலம்
1: தூக்கம்
0: மன்சோங்கிலும் மண்பாங் நிமரி
1: பூலே
0: நவே ஹைடங்குள தா.